0: Aquarii.
1: தனி சமுதாய வானொலி கேந்திரா தும்மத்து பைன் ஆளுக்கு தங்கராஜா முதிக்கோட்டே
2: அங்கா சேரோன பாயே.